0: முழு நாட்டிற்கும் சிறந்த நாளாகட்டும். இது பிரவுன்ஸ் நிறுவனத்தின் விவசாய பிரிவின் வாழ்த்தாகும். 150 வருடங்கள் பழமையான நம்பிக்கை. பிரவுன்ஸ்.
1: ஒவ்வொரு நொடியும் ஒலிக்கும் தமிழ் உணர்வாக மாறும் அந்த ஓசை. சக்தி FM 103.9, 104.1.

0: என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திக்குமார தெரிவித்தார். மசுகு எண்ணெயை ஏற்றிய மற்றொரு கப்பல் எதிர்வரும் 31ஆம் தேதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாகவும் அவர் கூறினார். அடுத்த மாதத்துக்கான எரிபொருள் விலை தொடர்பில் தீர்மானம் எடுப்பதற்காக எதிர்வரும் திங்கட்கிழமை கலந்துரையாடல் ஒன்று இடம்பெறவுள்ளதாகவும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நித்திக்குமார் மேலும் தெரிவித்தார்.
1: பிணைக்கு பதிலாக உங்கள் திறமையின் அடிப்படையில் வியாபார கடன் வியாபார வழிகாட்டலை பெற்றுக் கொள்ள நீங்களும் அருகிலுள்ள LB கிளையை நாடி LB சன்மித்தவுடன் இணைந்து கொள்ளுங்கள்.
2: தனியார் மற்றும் அரசு துறை ஊழியர்கள் இப்போது மொபிட்டலிடமிருந்து DRCS அங்கீகரிக்கப்பட்ட சாம்சங் கேலக்சி A06 ஸ்மார்ட் போனை 15,160 ரூபாய்க்கு பெற்றுக் கொள்ள முடியும். மேலதிக தகவல்களுக்கு 1717 அழைக்கவும். நிபந்தனைகளுக்குட்பட்டது.
3: எல்பி லீசிங் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்திற்கும் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை. இன்றே அழையுங்கள். 0112-200-200.
4: வெளிநாட்டு செய்திகள்.
0: அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்கள் போர் நிறுத்த நீட்டிப்புக்கான ஒப்பந்தத்துக்கு ஒப்புக்கொண்டுள்ளன. எனினும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் ஒப்புதல் இதுவரை வழங்கப்படவில்லை என சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கும் ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த பேச்சுவார்த்தைகளை ஆரம்பிப்பதற்கும் இரு நாடுகளும் உடன்பாட்டுக்கு வந்துள்ளதாக அந்த செய்திகளில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரானும் இந்த ஒப்பந்தத்துக்கு இதுவரை ஒப்புதல் அளிக்கவில்லை என அக்சியோஸ் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதிய ஒப்பந்தத்தில் பெரும்பாலான விடயங்கள் தொடர்பில் இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் இருநாட்டு தலைவர்களும் இதற்கான ஒப்புதலை வழங்க வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஒப்பந்தத்தின் விவரங்கள் தொடர்பில் டிரம்புக்கு விளக்கமளிக்கப்பட்டிருந்தாலும் அவர் உடனடியாக அதில் கையெழுத்திடவில்லை எனவும் இதுகுறித்து சிந்திக்க தனக்கு ஓரிரு நாட்கள் தேவை என அவர் கூறியதாகவும் அமெரிக்க அதிகாரி ஒருவரை மேற்கோள் காட்டி அக்சியோஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த 60 நாட்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹோமஸ் நீரினை ஊடாக கப்பல் போக்குவரத்து தடையின்றி முன்னெடுக்கப்படுகின்றமை தொடர்பில் உள்ளடக்கப்பட்டுள்ளது. அணுவாயுதத்தை தயாரிக்கப் போவதில்லை என்ற ஈரானின் உறுதிமொழியும் இந்த ஒப்பந்தத்தில் உள்ளடங்குவதாக அக்சியோஸ் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. 60 நாட்கள் போர் நிறுத்த காலத்தில் ஈரானின் அதிக செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எவ்வாறு நீக்குவது, ஈரானிய செறிவூட்டல் தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்பன தொடர்பில் இருதரப்பினரும் பேச்சுவார்த்தை நடத்துவார்கள் எனவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதேவேளை போர் குறித்த உடன்பாட்டை எட்டுவதற்கு முன்னர் அமெரிக்காவும் ஈரானும் மேலும் பல தடைகளை தீர்க்க வேண்டியுள்ளதாக அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் கூறியுள்ளார். சுயமாக தனிப்பட்ட முறையில் வெளிநாடுகளுக்கு செல்லும் நீங்கள் இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகத்தில் பதிவு செய்யும் போது தெரிந்து கொள்ள வேண்டிய விடயங்கள் தொடர்பில் அறிந்திருக்கின்றீர்களா? இலங்கை சனநாயக சோசலிச குடியரசின் பாராளுமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட 1994 4 மற்றும் 2009 56 இலக்க சட்டங்கள் மூலம் திருத்தப்பட்ட 1985 21 இலக்க இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியக சட்டத்தின் 53(3) பிரிவின் பிரகாரம் இலங்கைக்கு வெளியில் வேலைக்காக செல்லும் ஒவ்வொரு இலங்கையர்களும் வெளியேறுவதற்கு முன்னர் பணியகத்தில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் என்பது கட்டாயமானதாகும்.
4: கனவு மெய்ப்பட கனவு மெய்ப்பட வழங்கியது.
5: குறுக்கு வழியில் செல்லாமல் சிறிய லாபங்களுக்கு ஏமாற்றம் அடைந்து தவறான பாதையில் செல்லாமல் உங்கள் உழைப்பிற்கு பெருமதி சேர்ப்பதற்கு உரிய முறையில் வெளிநாட்டில் நீங்கள் உழைக்கும் பணத்தை சட்ட ரீதியாக அனுப்புங்கள். இது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் வழங்கும் ஒரு செய்தி.
6: எதிர்பார்ப்பதை விட வேகமாகவும் அக்கறையுடனும் கேட்பதை விட அதிகமாகவும் உதவுவது உண்மையிலேயே மனதுக்கு மிகுந்த நிம்மதியாக உள்ளது. LB தங்க கடன் வாடிக்கையாளர் மீண்டும் வேறு இடத்துக்கு செல்லாததுக்கு காரணம் அதுதான். LB தங்க கடன் எங்களை பற்றி நினைக்கும் எங்களுக்கு ஏற்ற இடம்.
3: LB லீசிங் மூலம் பதிவு செய்யப்பட்ட செய்யப்படாத எந்த ஒரு வாகனத்திற்கும் குறைந்த வட்டியில் அதிக லீசிங் தொகை. இன்றே அழையுங்கள். 0112-200-200.
4: வர்த்தக வாணிப செய்திகள்.
0: சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை குறிப்பிடத்தக்களவு வீழ்ச்சி அடைந்துள்ளது. அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் நீடிக்கப்படவுள்ளதாக வெளியாகியுள்ள தகவல்களை அடுத்து மசகு எண்ணெயின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளது. இதற்கமைய பிரித்தானிய பிரெண்ட் சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $95.65 பதிவாகியுள்ளது. அமெரிக்க சந்தையில் ஒரு பீப்பாய் மசகு எண்ணெயின் விலை $88.20 அமைந்துள்ளது.
7: விளையாட்டுச் செய்திகள்.
0: 2026 IPL கிரிக்கெட் தொடரின் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. நியூ சண்டிகரின் முலான்பூரில் இன்றிரவு 7:30 நடைபெறவுள்ள இந்த போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தவுள்ளன. இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் அணி இம்முறை IPL கிரிக்கெட் தொடரின் மாபெரும் இறுதிப் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியை எதிர்கொள்ளும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:30 அகமதாபாத் நரேந்திரமோடி மைதானத்தில் இந்த போட்டி இடம்பெறவுள்ளது. இம்முறை புள்ளிப்பட்டியலில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு, குஜராத் டைட்டன்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணிகள் முதல் 4 இடங்களை பிடித்தன. இதில் முதலாவது குவாலிஃபயர் போட்டியில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மற்றும் குஜராத் டைட்டன்ஸ் அணிகள் பலப்பரீட்சை நடத்தியதுடன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முதலாவது அணியாக தகுதி பெற்றது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மற்றும் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஆகிய இரு அணிகளுக்கிடையிலும் நடைபெற்ற எலிமினேட்டர் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி வெற்றி பெற்ற நிலையில் இரண்டாவது குவாலிஃபயர் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. கேட்டது விளையாட்டுச் செய்தி. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். மத்திய அதிவக நெடுஞ்சாலையின் ரம்புக்கணை கலகிதர பகுதியின் நிர்மாணப் பணிகள் ஜனாதிபதி தலைமையில் இன்று ஆரம்பம். விசாக்கை முன்னிட்டு சொந்த இடங்களுக்கு செல்வோருக்காக விசேட போக்குவரத்து சேவைகள். தானசாலைகளை பதிவு செய்யும் நடவடிக்கைகள் இன்றுடன் நிறைவு. வழிகாட்டல்களை கடுமையாக பின்பற்றுமாறு சுகாதார தரப்பினர் கோரிக்கை. சிவப்பு பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட 89 பேர் தொடர்ந்தும் வெளிநாடுகளில் தலைமறைவு. 15 சேவைகளை அத்தியாவசிய சேவைகளாக பிரகடனப்படுத்தி வெளியிடப்பட்ட வர்த்தமானி தொடர்ந்தும் நீடிப்பு. அமெரிக்காவும் ஈரானும் 60 நாட்கள் போர் நிறுத்த நீட்டிப்பு ஒப்பந்தத்துக்கு இணக்கம். இத்துடன் சக்தி எஃப்எம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்ட். தான செய்திகளை மதியம் 1:00 மணிக்கு

0: வணக்கம் தாயகம் தொடர்கிறது. வணக்கம் தாயகம்
1: இது தகவல் போட வேண்டும் பத்திரிகையில் வெல்வதற்கு இலக்குமான ஒருத்தர் என்எல் பீஜாயா தேசியலோத்தர் சபை.
2: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா, மெல்வா ரோலிங் தரத்திலும் நம்பிக்கையிலும் முன்னணி.
3: அரசு பணியாளர்களாகிய உங்களுக்கு விஷயோட விலையில் பிவைடி வாகனத்தை என்றே முன்பதிவு செய்யுங்கள்.
4: பஜாஜ் சிட்டி 100 லிட்டருக்கு 80 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம். டேவிட் பீரிஸ் மோட்டார் கம்பெனி பிரைவேட் லிமிடெட்டிடம் இருந்து
5: இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே.
6: 3-5 இடைப்பட்ட வயதுடைய குழந்தைகளுக்கானதாகும் எதிர்காலத்திற்கான போஷணை.
7: உங்களின் செலான் தனிநபர் வெளிநாட்டு நாணய கணக்குடன் பிரத்யேக சலுகைகளுடன் டாலருக்கான முழு பெறுமதியையும் அனுபவித்திடுங்கள்.
8: எக்ஸைட் வாகன பேட்டரியை வாங்கி ஒவ்வொரு வாரமும் 55 உங்களை எல்இடி டிவியை செல்லுங்கள்.

0: மதுர திரைப்படத்துக்காக வித்யாசாகர் இசையில் சங்கர் மகாதேவன் பாடிய பாடல் அது.
1: எமது பூமி மெதுவாக மூச்சு திணறிக் கொண்டிருக்கிறது. ஒரு மரம் நடுவது பெரிய விடயம் அல்ல, ஆனால் அதை நடாததால் ஏற்படும் விளைவு மிகப்பெரியது.
2: வரும் ஜூன் மாதம் 5ஆம் தேதி சுற்றாடல் தினத்தன்று உங்கள் வீட்டில் ஒரு விதையோ ஒரு மரமோ நட்டு புகைப்படம் எடுத்து 07 0 8 3 8 5 4 0 என்ற சக்தியின் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள்.
1: ஒரு விரலால் மட்டுமல்ல, ஒரு விதையாலும் புரட்சி பண்ணலாம் என நிரூபிப்போம்.
2: இது வணக்கம் தாயகத்தின் சமூக பொறுப்பு.
1: உலக சுற்றாடல் தினத்தன்று மாற்றம் நம்மிலிருந்து தொடங்கட்டும்.
3: ஒரு விதை, அது ரொம்ப சின்னதுதான், ஆனா அந்த விதைக்குள்ள ஒரு மரம் இருக்கு, நிழல் இருக்கு, ஒரு பறவையோட கூடு இருக்கு, ஒரு தலைமுறையின் எதிர்காலமே இருக்கு இல்லையா. சோ நாம இன்னைக்கு விதைக்க கூடியது வெறும் விதை மட்டும் கிடையாது, நாளைய உயிர். அதனாலதான் வணக்கம் தாயகம் நிகழ்ச்சி ஒரு விதை புரட்சி அப்படிங்கிற ஒரு திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறோம்.
0: இந்த ஒரு விதை புரட்சியில யார் வேண்டுமானாலும் பங்கு பெற்றுக் கொள்ளலாம், சின்னவங்க பெரியவங்க வித்தியாசம் கிடையாது. எனவே நீங்க ஒரு விதையை உங்கள் வீட்டுல ஒரு பொட்டிலையோ இல்லையோ சொன்ன நிலத்திலேயோ நட்டு அதை வீடியோ எடுத்து எங்களுக்கு அனுப்பி வைங்க. இல்லையோ சொன்ன ஒரு குட்டியா ஒரு கன்று
3: வருமானம் வருது, அதுக்கு சரியான ஒரு ஆதாயத்தை உருவாக்கணுமாக இருந்தா செலான் வங்கியை பொறுத்த வரைக்கும் கடா 5 மாத நிலையான வைப்புகளுக்கு 9.5% வட்டியும் 7 மாத நிலையான வைப்புகளுக்கு இப்போ 10% வட்டியும் வழங்குறாங்க.
0: எனவே இந்த ஒரு சலுகை நீங்க சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்றதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய செலான் வங்கிக்கு போங்க. இல்லையா சொன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, 0101 200 88 88.
4: மாறாத அதிவேகத்துடன் அன்லிமிடெட் பேக்கேஜ்கள் பல SLT மொபைல் ஃபைபர் மூலம் 100 Mbps தொடக்கம், 1000 Mbps வரை அன்லிமிடெட் டேட்டா மற்றும் வாய்ஸ் பேக்கேஜ்களுடன் சிறப்பான அன்லிமிடெட் மாற்றத்தினை அனுபவியுங்கள். SLT மொபைல் ஃபைபர் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது.
0: கார் வாங்கணும் அப்படின்றது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு கனவு. அந்த கார் வாங்குற கனவை இன்னும் இலகுவாக்கி இருக்கிறது BYD. இப்போ நீங்க ஒரு அரசாங்க உத்தியோகத்தராக இருந்தால் BYD மூலமாக உங்களினுடைய சொந்த வாகனத்தை வாங்குறதுக்கான வசதி இப்போ செய்து கொடுக்கப்படுகிறது. அது லீசிங் வசதியாக இருக்கலாம், இன்சூரன்ஸ் வசதியாக இருக்கலாம். அது மட்டுமில்லாமல் வாங்கியிருந்ததுக்கு பிறகு 5

0: சர்வீஸ் உங்களுக்கு இலவசமாக கொடுக்கிறாங்க. எனவே பிபைடிக்கு இன்றைய தினமே விஜயம் செய்து இது பற்றிய விவரங்களை தெரிந்து கொள்ளுங்கள்.
1: கீழ்ஸிடமிருந்து உங்களுக்கு சிறந்த சலுகைகள் மற்றும் அதிக சமைப்பு. 400 கிராம் வட்டவல தேயிலைக்கு 25% கழிவு. 380 கிராம் உஸ்வத்தா கோகோ நைஸ் பிஸ்கட்டுக்கு 30% கழிவு. நீங்களும் இன்றே கீழ்ஸ் நெக்ஸஸ் ஆப்பினை டவுன்லோட் செய்து பல பரிசுகளை வென்றிடுங்க.
2: ஆஃபீஸ்க்கு வரக்கூடிய நிறைய பேச்சுலர்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்லாம் கசங்கி போயிருக்கும். என்ன லாண்ட்ரி கொடுக்கலையான்னு கேட்டா இல்ல அது கொஞ்சம் சிக்கலா இருக்கு, சரி ஒரு ஹேண்ட் பாக்ஸ் வாங்கிக்கங்கன்னா இல்ல அதுக்கு காசு போதாம இருக்குன்னு சொல்லுவாங்க.
0: அடுத்த மாசம் பாப்போம்.
2: நமக்கு தெரிஞ்ச ஒருத்தரே நேத்து பாத்தீங்கன்னா ஒருத்தங்களுக்கு ட்ரீட் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ஒட்டுமொத்த டீமையும் கூட்டிட்டு போயிட்டு கிட்டத்தட்ட 1000 ரூபாய் செலவு பண்ணாரு. இப்ப அதுல 2-3 பேர் மிஸ் ஆகிட்டாங்க. இப்ப அவங்களுக்கு இன்னைக்கு ஸ்பெஷலான ட்ரீட். இப்ப இன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் செலவாகுமா இல்லையா? நேத்து 1000 ரூபாய், இன்னைக்கு 1000 ரூபாய். இந்த 2 நாள் சும்மா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட போயிட்டு 2000 ரூபாய் செலவழிக்கிறவங்க ஒரு அயன் பாக்ஸ் வாங்க முடியுமா வாங்க முடியாதா சொல்லுங்க.
0: தாராளமா வாங்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நீங்க செலுத்தி உங்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். இது சிறுக சிறுக பே அபான்ஸ் மூலம் வழங்குகிற ஒரு பெரிய சலுகை.
2: அபான்ஸ் சிறுக சிறுக பே ஸ்கீம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வீட்டுக்கு தேவையான எந்த ஒரு வீட்டு உபயோக பொருளாக இருந்தாலும் ஏசி, டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மெஷின், லேப்டாப், எக்கச்சக்கமான வீட்டு உபயோக பொருட்கள் உங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாமே அட் அ டைம்ல உங்களுக்கு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து வாங்குறதுக்கு முடியாம இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல மாதாந்த தவணை கொடுப்பனவாக நீங்க செலுத்தி பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இப்போ அபான்ஸில் வழங்கப்படுது.
3: சிக் பிளாக் ஹெனாஹியா கலர் லிக்விட், மென்மையான, வசதியான மற்றும் மலிவான விலையில் இப்போது வரும் 130 ரூபாய் மாத்திரமே.
0: ஒரு கட்டடம் கட்டுறது அப்படின்றது சாதாரணமான விஷயம் கிடையாது. அதுக்கு காசு சேர்க்கிறது
4: வணக்கம்
2: தாயகம் நிகழ்ச்சி கேட்கக்கூடிய நீங்க எக்ஸைட் பேட்டரியை செலக்ட் பண்றீங்கன்னு சொன்னாலே உங்களுக்கான லக்க நீங்க சார்ஜ் பண்றீங்கன்னு அர்த்தம். எஸ், ஒவ்வொரு வாரமும் ஒரு வெற்றியாளருக்கு 55-inch அளவிலான ஒரு ஸ்மார்ட் டிவியை வழங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நீங்க இதுக்கு செய்ய வேண்டியது எல்லாமே ஜெனுவின் எக்ஸைட் பேட்டரியை வாங்கி அதோட வாரண்டிய Browsing eKia online சிஸ்டத்தினூடாக ஆக்டிவேட் செய்தாலே போதும் வாரம் வாரம் இடம்பெறக்கூடிய இந்த ரஃபல் ட்ரோவுக்கு நீங்களும் தகுதி பெறுவீங்க.
5: $3 அதிக மதிப்புள்ள இந்த ஒரு மொபைல் ரோமிங் திட்டத்தையும் இந்த ஒரு நாட்டிற்கு செயற்படுத்துவதன் மூலம் 5 நாட்களுக்கு இலவச தங்குமிடத்துடன் 2 விமான டிக்கெட்களை வெல்லும் வாய்ப்பு. செயற்படுத்த #999# அழைக்கவும் அல்லது மேலதிக தகவல்களுக்கு www.slt-mobile.lk இணை பார்வையிடவும்.
6: நம்ம கேக்குற விஷயம் நியாயமா இருந்தா இந்த பிரபஞ்சமே அதை நம்ம கிட்ட கொண்டு வந்து சேரும்.
7: காதல், ஐடி வாழ்க்கை, சண்டை, கணவன் மனைவி மோதல், தற்கொலை, கொலை என கதையை பலவிதமாக நகர்த்தி தளபதி விஜய்க்கே டஃப் கொடுத்திருக்காரா நடிகர் ஜெய்.
8: ஐ அம் கமிங் வாண்டட் திடீர் தளபதி.
7: ஜெய், மீனாட்சி கோவிந்தராஜன், யோகி பாபு, இன்னும் பலருடைய நடிப்பில் வெளிவந்து சட்டென்று மாறுது வானிலை திரைப்படம் இந்த வாரம் சக்தி பாக்ஸ் ஆபீஸில் சனிக்கிழமை பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.